கும்பனம் கொல்புவம் உற்றம்பு சிலேர் செய்தான் பீர்டிபூர் கொயபல் முடல் டிபூர் ரஜீமி பஜ்ஜோ ஜெக்குணம்

ஆட்டி தூபு இல்லலாய் இருக்க தூபி ஜொன்னச்சிமன் தீ முஸ்லு சைத்தானே புண்பானே மை துபக்கன் தூபு இல்லலாய் இங்கிருக்க தூபி ஜொன்னச்சிமன் தீ முஸ்லு சைத்தானே புண்பானே மை துபக்கன் ஏசேத் பகம் லிஞ்சு மை ஜிங்கச்சிமன் கனாந்தகம் டிஞ்சு மாறேரேன் மகம் லிஃபிமன் ஏசேத் பகம் லிஞ்சு மை ஜிங்கச்சிமன் கனாந்தகம் டிஞ்சு மாறேரேன் மகம் லிஃபிமன் நீ வாக்சம பாகக்கை பர்கேலு அக்டி மகம் தியேவுல் மகம் சம் பீரக் பித்தி கம் லிச்சி பொன் சேர்த்திங் மொயக் நீவி ஜாமு டெஃப் பக்கன் இலிமான் டோ ஜொம்பு டோ ருஸ்லு டோ டோ சேர்லு லென்னு லுப்பன் போலே கிரஃபென் ஜொர்த்து தெய்யாக்கார் டிகம் சேசல் அம் கிங்க நீல கிம்மை லீ நகல டுக்க சக்கன் நன் துப்பு பாக்ரேச்சு மொய் துய் மொய் தேர்த்தின் டிகல் யாக்கார் சிரிங் பம்பலி லாகிஸ்தே மொய் லிஃபிமன் நன்றூப்பு பாகரிச்சும் மொய் துய் மொய் திசக்சிந்திகள் யாக்கார் சரிங் பம்பலி லாஜிஸ்தே மொய் லிஃபிமன் ஓட்டை ஊட்டன லோல ஊட்டனுக் துஃபி ஜோக் குயிதினை சேர்லு கையோட்டேக்ல முய் வாட்டே ஓட்டை ஊட்டன லோல ஊட்டனுக் துஃபி ஜோக் குய் உயிஜினை சேர்லு கையோட்டேக்ல முய் வாட்டே குய் டெஃப் லு எங்க ஜொப் லுஞ் சொங்க டுக்கு சபீர் டோட்டேவ்லு டோட்டேயிலு பிர்மோங் டெக்கு டெம் சேட்டி கூட் பரப் பெரு ஃபாஸ்வஸ் எம்பிரம் எமுஃபா யொர்வர் சுகம் கெல்முறை நக்தம்பே வாட்டே தினத்திலி ரெய்பு தை வாக் ஐங்கனேல் யுமுயர் ஃபர்மேக் விலாயான் டெய்சல் போக்கையாக்காட்டே யொரும் ஜபர் பாட்டே ஐ கல்லாச்சு ஞாங்கத்தே ஹொர் பைவிர்து சுல்மானியோ கைலால் சி பத்தூட்டி நீஞ்சத்து கொய் உய்ஜி மோய் இந்தவுலு அமுல் கிளிஃப அக்வாஜுத்த நெக்கு மங் நெய் வர்தி மஸ்லாட்டி முதல் ஜிலேன் டெஃபி தக் ñu wër ko nak diko jey yaman di wak do moro mam muy jayr loti ibo fakay dun ki daw di diglu ndigal te mom doxul ci ndigal bay doxu di degleti mu jileen be fi fir fop diine te ko ca kaw di yollu ngir nit ñi ngir ñuy gem la muy wote ku ñew mu fab la nga yor digle lu reey la mu yor te jojo way seddul bay dox di seddate kon min ñeel yewulen ngir yew jonne ci nun xamelu bax ak lu bon xel day xalam tuti kon min ñeel yewulen ngir yow jonne ci nun xamelu bax ak lu bon xel day xalam tuti cheikh bambalum sosulon ganaw ba waju ko sos boy wote doma gis man fo fala feti yefi fi bamba bon kuy wote rax ci seyef